0: வணக்கம் பிரதர் தனசீலன், ட்ரஸ்டுவெல், ஏ வெரி ஹாப்பி பர்த்டே டு சிஸ்டர் சித்ரா ஃபார் டுமாரோ. ஐ ஆல்வேஸ் என்ஜாய் ஆல் த சாங்ஸ், என்ஜாயிங் த பியூட்டிஃபுல் மியூசிக் தட் யூ ஆர் பிளேயிங். யூ ஹாவ் அ பிளெஸ்ட் ஆஃப்டர்நூன். யூ டேக் கேர், காட் பிளெஸ், லாட்ஸ் ஆஃப் லவ், தீனா நாயக்கர், ஷாவ் கிராஸ்.
1: ஹலோ அங்கிள் தனசீலன், I watched this movie with my father and I will never forget the Tamil roots. KD Nostanga.
2: Thanks for those sweet voice notes that have come through the 11-year-old Kadeen watching Tamil movies. Well, I hope this is inspiration to other youngsters to watch our beautiful Tamil movies. And yeah, that was Panakaran and Annamalai, beautiful films of Rajinikanth. Well, it's the timeless classic break, and the second one is from the movie Manastan, starring Sarath Kumar. This one's titled Rasa Rasa Unne Vechikiren. The voice of K.S. Chitra, this time she's teaming up with Ariyaran again to the music of S.A. Rajkumar. Your second timeless classic for this afternoon.
3: 3, 2, 1,
4: listen.
5: Another hit song.
6: Makes me want to dance.
5: Lotus FM.
3: Tamil.
5: Lotus FM.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்ட.

0: தற்கொலை எண்ணம் உங்களுக்குள் தலை தூக்குமாயின் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது 104 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுவதுதான். மறுமுனையில் உங்கள் மீது பிரியத்துடன் அக்கறை கொண்டு பேசி உங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்காக அரசாங்க பணியாளர்கள் காத்திருக்கிறார்கள்.
1: இதை எப்பரா ஒரு பாட்டுக்கு நடுவில் சொல்லலாம்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு படத்துக்கு நடுவில் தம்மடிக்கூடாது தண்ணீரிக்கூடாதுன்னு சொல்லலாங்கிறப்ப இதையும் சொல்லலாம்.